0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: பிரஜாபதேச்சனிதனகாமம் ஆதிப்ரத்னாம் சரே தசாம் ஜோதி பஸ்யந்தி வாசாரா பாரோயாதி த்யதாயி திவி ஹோயி ஹோ ஔ ஹோ ஔ ஹோவா.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தேஜினீஸ்வரம் எனப்படும் திருவீழிமிழலை க்ஷேத்திரம் மூர்த்தி ஆறு காடு மலை விமானம் தீர்த்தம் எனப்படும் ஆறு மங்களங்கள் சேர்ந்து ஷண்மங்கள க்ஷேத்திரம் ஆனது. உலகை காக்கும் பொறுப்பை பெற்ற மகாவிஷ்ணுவால் ஏற்படுத்த பெற்றது. யஜுர்வேதத்தின் நடுப்பகுதியான ஸ்ரீருத்ரத்தின் நடுநாயகமாக அமைந்துள்ள நமச்சிவாயா என்ற ஐந்து எழுத்துக்கள் அக்ஷரங்கள் கொண்ட பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களான முறையே நகாரம், மகாரம், சிகாரம், வகாரம், யகாரம் என்ற ஐந்து எழுத்துக்களிலும் 200 நாமாக்கள் வீதம், மொத்தம் 1000 நாமாக்கள் கொண்டது இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம். இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம் மகாவிஷ்ணு எனப்படும் ஹரியால் ஏற்படுத்தப்பட்டதாகும். திருவீழிமிழலை க்ஷேத்திரத்தில் மட்டுமே உள்ள சிறப்பு பூஜை இது ஆகும். தெய்வத்தன்மை கொண்ட வீழிச்செடிகள் நிறைந்த வீழிக்காட்டிற்கு வந்த ஹரி விண்ணிழி விமானம் எனப்படும் விமானத்தை கைலாசத்தில் இருந்து கொண்டு வந்து இறைவனை ஸ்தாபித்தார். பூ கைலாசம் எனப்பட்ட இதில் இறைவன் வந்திறங்கிய கோலம் ஸ்வர்காவதரணர் கோலம் எனப்படும். பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகம் இதை கூறும். ஹரி அழைத்ததும் காவிரி இரண்டாக பிளந்து அரி சொல் ஆறு என்ற பெயரில் வந்தது. அங்கு தடாகம் ஒன்றை ஏற்படுத்தி தாமரை மலர்களை தோன்றச் செய்தார் மகாவிஷ்ணு. சிவன் ஹரிக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசித்து ஆகாசலிங்கம் எனப்படும் லிங்கத்துள் ஐக்கியமானார். ஹரி 1000 தாமரை மலர்களால் தினமும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தால் அர்ச்சித்து வந்தார். ஒரு நாள் ஒரு பூ குறையுமாறு சிவன் திருவுள்ளம் வைத்தார். அப்பொழுது தன் பக்தியை வெளிப்படுத்த ஹரி தனது வலது கண்ணை பிடுங்கி அர்ச்சித்து பூஜையை நிறைவு செய்தார். சிவன் ஹரிக்கு அழகிய கண்ணை அளித்து புண்டரீகாக்ஷன் என்ற பெயரிட்டு அன்புடன் அழைத்தார். மேலும் சலந்தராசுரனை அழித்த பின் தனது வலது பாதத்தில் விளங்கியுள்ள சக்ராயுதத்தை திருவாரூர் தியாகேச பெருமானாக அஜபாநடனம் என்ற திருநடனம் ஆடியபடி காட்சி தந்து வழங்கினார். ஹரி சிவனை குருவாக மதித்து சக்கரத்தை சமர்ப்பிக்க சிவன் அதை 4 முகமுள்ளதாக்கி அதன் பாதி சக்தியை தன்னுள் அடக்கி பாதி சக்தி உள்ளதாக ஹரியிடம் வழங்கினார். கூறதுவாக குறித்து நற்சக்கரம், கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு, கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு, கூறது செய்து தரித்தனன் கோலமே என்று திருமூலர் திருமந்திரம் இதனை கூறும். ஹரி அர்ப்பணித்த கண்மலர் இன்றும் மாப்பிள்ளை சுவாமியின் திருப்பாதத்தில் உள்ளது. வீழிமிழலையில் உள்ள சக்கரப்பிரதான மூர்த்தியும் கல்யாண சுந்தரரும் சிவனின் 64 மூர்த்தங்களில் இருவர். ஆண்டுதோறும் சித்திரை திருநாளில் முதல் 2 நாட்கள் இந்த வைபவமும், 9 நாள் ஹஸ்த நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணு நடத்திய ரதோத்சவமும் நடக்கிறது. காஞ்சி மகாஸ்வாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இழந்ததை மீண்டும் பெறச் செய்யும் சக்ராயுதம் போல் வாழ்வில் வலிமையுடன் விளங்கச் செய்யும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தை பரப்பும் பணியில் எங்களை ஈடுபடுத்தியதை பக்தியுடன் ஏற்று இத்திருப்பணியில் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாயா.
2: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம். குமாரகண்டம் 5வது அத்தியாயம் ஆரம்பம். பிரம்மோவாச: ஓமேதஸ்மின் அந்தரே தத்ர ததர்ஷ ரதமுத்தமம் அத்புதம் சோபிதம் சஸ்வத் விஸ்வகர்ம விநிர்மிதம் சதசக்கரம் சுவிஸ்தீர்ணம் மனோயாயி மனோஹரம் பிரஸ்தாபிதம் ச பார்வத்யா வேஷ்டிதம் பார்ஷதைர்வரைஹி சமாரோஹத தத்தோனந்தோ ஹ்ருதயேன விதூயதாம். கார்த்திக பரமஜானி பரமேஷான வீரிஜ ததைக கிருத்திகா பிராப்ய முக்தகேஷ சுஜாதுராஹ உன்மத்தாயவ தத்ரைவ வக்துவாரேபிரேவஜஹ கிருத்திகாவூசுஹு விஹாயாஸ்மான் கிருபாசிந்தோ கஷசி த்வம் ஹி நிர்தயம் நாயம் தர்மோ மாத்ருவர்கான் பாலிதோ யத் சுதஸ்த்யஜேத். ஸ்நேஹேன வர்திதோஸ்மாபிஹி புத்ரோஸ்மாகம் ச தர்மதஹ கிம் குர்ம குஜயா ஸ்யாமோ வயம் கிம் கரவாமஹ இத்யுக்த்வா கிருத்திகா சர்வாஹ க்ருத்வா வக்ஷதி கார்த்திகம் த்ருதம் மூர்ச்சாமவாபுஸ்தாஸ் ஸ்ருதவிச்சேத காரணாத் தா குமாரோ போதயித்வா அப்யாத்ம வசனேன வை தாபிச்ச பாஷதை சார்தம் ஆருரோஹ ரதம் முனே திருஷ்ட்வா ஸ்ருத்வா மங்களானி பஹூனி சுகதானி வை. குமாரஹ பாஷதை சார்தம் ஜகாம பிதிருமந்திரம் தக்ஷேன நந்தி யுக்தஸ்ச மனோயாயி ரதேன ச குமார பிராப கைலாசம் ஞக்ரோதாக்ஷய மூலகே தத்ரதஸ்தௌ கிருத்திகாபிஹி பாஷத பிரவரை சஹ குமார சாங்கரி பிரீதோ நானா லீலா விசாரத ததா சர்வே சுரகணாஹ ரிஷய சித்தசாரணாஹ விஷ்ணுனா பிரம்மணா சாதம் சமாச்சக்யுஸ்ததாகமம் ததா திருஷ்ட்வா ச காங்கேயம் தயௌ பிரமுதித சிவஹ அன்யை சமேதோ ஹரினா பிரம்மணா ச சுரர்ஷிபிஹி சங்கா ச பஹவோ நேதுர் தேரீ தூர்யாண்யநேகஜஹ உத்ஸவஸ்ஸு மஹானாசீத் தேவானாம் துஷ்டசேதசாம் ததானீமேவ தம் சர்வே வீரபத்ராதயோ கணாஹ குர்வந்த ஸ்வன்வயுஹ் கிளிம் கிளிம் நானா தாலதரம் ஸ்வராஹ ஸ்வாத் ஸ்தாவகாஹ ஸ்தூயமானா ச சக்ருஸ்தே குணகீர்த்தனம் ஜயசப்தம் நமஷப்தம் குர்வானாஹ ப்ரீதமானசாஹ த்ரஷ்டும் யயுஸ்தம் ஷரஜம் சிவாத்மஜமனுத்தமம் பார்வதி மங்கலம் சக்ரே ராஜமார்க்கம் மனோஹரம் பத்மராகாதிமனிபிஸ் சம்ஸ்கிருதம் பரிதஸ்புரம் பதிபுத்ரவதீபிஸ்ச சாத்வீபிஹி ஸ்ரீபிரன்விதா லக்ஷ்மியாதித்ரிம்ஷத் தேவீஸ்ச புரக்ருத்வா சமாயயௌ ரம்பாத்யசரசோ திவ்யாஸ் சஸ்மிதா வேஷசம்யுதாஹ சங்கீத நர்த்தன பரா பபூவுச்ச சிவாஜ்ஞயா ஏதம் சமீக்ஷயாமாசுர் காங்கேயம் சங்கரோபமம் பிரஷுஸ்தே மஹத்தேஜோ வியாப்தமாசீ ஜகத்ரயே தத்தேஜசா விரதம் பாலம் தப்தசாமீகர பிரபம் பவந்திரே திருதம் சர்வே குமாரம் சூரியவர்ச்சசம் ஜஹர்ஷுர் வினதஸ்கந்தா நமஷப்தரதாஸ்ததா பரிவாரியோபவத்துஸ்து தே வாம தட்சிணமாகதாஹ அஹம் விஷ்ணுஷ்ச சக்ரஷ்ச ததா தேவாதயோகிலாஹ தண்டவத் பதிதா பூமௌ பரிவாரிய குமாரகம் ஏதஸ்மிந்தரே சம்புர் கிரிஜா ச முதான்விதா மகோத்சவம் சமாகம்ய ததர்ஷ தனயம் முதா புத்திரம் நிரீக்ஷிச்சததா ஜகதேக பந்துஹு பிரீத்யான்வித பரமயா பரயா பவான்யா ஸ்நேஹான்விதோ புஜகபோகயுதா ஹி சாக்ஷாத் சர்வேஸ்வர பரிவிருத பிரமதை பரேஷ அதசக்திபரஸ்கந்தௌ திருஷ்ட்வாதௌ பார்வதி சிவௌ அவருஹ்யரதா தூர்ணம் சிரசா பிரணநாமஹம் உபகுஹ்ய சிவப்ரீத்யா குமாரம் மூர்த்னி சம்சங்கர ஜக்ரௌ பிரேம்னா பரமேஷான பிரசன்ன ஸ்நேஹகர்த்ருக உபகுஹ்ய குஹம் தத்ர பார்வதி ஜாதசம்பிரமா பிரஸ்னுதம் பாயயா மாச ஸ்தனம் ஸ்நேஹ பரிப்ளுதா ததா நீராஜிதோ தேவை சகலத்ரைர் முதான்விதைஹி ஜயசப்தேன மகதா வியாப்தமாசீ நபஸ்தலம் ரிஷயோ பிரம்மகோஷேன கீதே நைவ ச காயகாஹ வாத்யே ச பகவஸ்தோப்தஸ்துஶ்ச வாதீஜ பகவஸ்தத்ர உபதஸ்துஶ்ச குமாரகம் சுமங்கம் ஆரோப்ய ததா மகேஷ குமாரகம் தம் பிரபயா சமுஜ்வலம் பபௌ பவானீ பதிரேவ சாக்ஷாத் ஸ்ரீயான்வித புத்ரவதாம் வரிஷ்ட குமாரஸ்வகனை சார்தம் ஆஜகாம சிவாலயம் சிவாஜ்ஞயா மகோத்சாஹை சஹதேவைர்மஹாசுகீ தம்பதீ தௌ சதா தத்ரைக பத்யேன விரேஜதுஹு விவந்தியமானா வ்ரிபிர் அவரது சுரசத்தமைஹி குமார கிரீடயா மாச சிவோத்சங்கே முதான்விதம் வாசுகிம் சிவகண்டஸ்தம் பாணிபியாம் சமபீடயது பிரஹஸ்ய பகவான் சம்புஸ் சசாம் சகிரிஜாம் ததா நிரீக்ஷ கிருபயா திருஷ்டியா கிருபாலுர்லீலயா கிருதிம் மதஸ்மிதேன ச ததா भगवान् महेशः प्राप्तो मुदं च परमां गिरिजासमेतः प्रेम्णा सगद्गद गिरो जगदेकबन्धुर्नोवाच किञ्चन विभुर्भुवनैकभर्ता अदशम्भुर्जगन्नाथो हृष्टो लौकिकवृत्तवान् रत्नसिंहासने रम्ये वासयामास कार्तिकम् वेदमन्त्राभिभूतैश्च सर्वतीर्थोदपूर्णकैः सद्रत्नकुम्भचतकैः स्थापयामास तं मुदा सद्रत्नसाररचित किरीटमुकुटाङ्गदम् वैजयन्तीं स्वमालां च तस्मै चक्रम् ददौ हरिः शूलं पिनाकं परशुं शक्तिं पाशुपतं शरं संहारास्त्रं च परमां विद्यां तस्मै ददौ शिवः अदामहं यज्ञसूत्रं वेदां च वेदमातरं कमण्डलुं च ब्रह्मास्त्रं विद्यां चैवारिमर्दिनीं गजेन्द्रं चैव वज्रं च तदौ तस्मै सुरेश्वरः श्वेतच्छत्रं रत्नमालां तदौ वस्तुं जलेश्वरः मनोयायिरथं सूर्यः सन्नाहं च महाजयं यमदण्डं यमश्चैव सुधाकुम्भं सुधानिधिः उदासनो ददौ प्रीत्या महाशक्तिं स्वसूनवे ददौ स्वशस्त्रं निरधिर्वायव्यास्त्रं समीरणः गदां ददौ कुबेरश्च शूलमीशो ददौ मुदा नानाशस्त्राण्युपायांश्च सर्वे देवा ददुर्मुदा कामाश्रं कामदेवोऽथ ददौ तस्मै मुदान्विदः गदां ददौ सुविद्याश्च तस्मै च परया मुदा क्षीरोदो मूल्यरत्नानि विशिष्टं रत्ननूपुरम् हिमालयो हि दिव्यानि भुजनान्यंशकानि च चित्रबर्हननामानं सपुत्रं गरुडो ददौ अरुणस्ताम्रचूडाख्यं बलिनं चरणायुधं पार्वती सस्मिता हृष्टा परमेश्वर्यमुत्तमं ददौ तस्मै महाप्रीत्या चिरञ्जीवित्वमेव च लक्ष्मीश्च सम्पदं दिव्यां महाहारं मनोहरं सावित्रीं सिद्धविद्यां च समस्तां प्रददौ मुदाम् अन्याश्चापि मुने देव्यो यायास्तत्र समागताः स्वातवत् सुददुस्तस्मै तथैव शिशुपालिकाः महामहोत्सवस्तत्र बभूव मुनिसत्तम सर्वे प्रसन्नतां यादां विशेषाच्च शिवाशिवौ एतस्मिन्नन्तरे काले प्रोवाच प्रहतन्मुदां मुने ब्रह्मादिकान् देवान् रुद्रो भर्गप्रतापवान् शिव उवाच हे हरे हे विधे देवा सर्वे शृणुत मद्वचः सर्वथाहं प्रसन्नोऽस्मि वरान् ऋणुत ऐच्छिकान् ब्रह्मोवाच तच्छ्रुत्वा वचनं शम्भोर्मुनेः विष्णादयः सुराः सर्वे प्रोचु प्रसन्नात्मा देवं पशुपतिं प्रभुं कुमारेण हतो हेश तारको भविता प्रभो तदर्थमेव सञ्जातम् इदं चरितमुत्तमं तस्मादद्यैव यास्यामस्तारकं हन्तुमुद्यताः आज्ञां देहि कुमाराय तदं हन्तुं सुखायनः ब्रह्मोवाच तदेति मत्वा स विभुर्दत्तवां स्तनयं तदां देवेभ्यस्तारकं हन्तुं कृपया परिभावितः शिवाज्ञया सुराः सर्वे ब्रह्मविष्णुमुखास्तदां पुरस्कृत्य गुहं सद्यो निर्जग्मुर्मिलिता गिरेः बहिर्निसृत्य कैलासात्त्वष्टा शासनतो हरेः विरेचे नगरं रम्यम् अद्भुतं निकटे गिरेः तत्र रम्यं गृहं दिव्यम् अद्भुतं परमोज्ज्वलं गुहार्थं निर्ममे त्वष्टा तत्र सिंहासनं वरं तदा हरिसुधीर्भक्त्या कारयामास मङ्गलं कार्तिकस्याभिषेकं हि सर्वतीर्थजलैः सुरैः सर्वथा सबलं कृत्य वासयामास सङ्ग्रहं कार्तिकस्य विधिं प्रीत्या कारयामास चोत्सवं बाह्याण्डाधिपतित्वं हि तदौ तस्मै मुदा हरिः चकारतिलकं तस्य समानर्चसुरैः सह प्रणम्य कार्तिकं प्रीत्या सर्वदेवर्षिभिः सह तुष्टाय विविधस्तोत्रैः शिवरूपं वसनातनं वरसिंहासनस्थो हि शुशुभेतीव कार्तिकः स्वामिभावं समापन्नो ब्रह्माण्डस्यासी बालकः इति श्रीशिवमहापुराणे द्वितीयायां रुद्रसंहितायां चतुर्थे कुमारखण्डे कुमार अभिषेकवर्णनं नाम पञ्चमोऽध्यायः ॐ श्रीशिवमहापुराणं रुद्रसंहिता कुमारखण्डम् ऐन्दावदध्यायं पूर्ति ॐ
2: ॐ नमः शिवाय
3: यु आर् लिस्निङ्ग् टु शैवम् रेडियो दि 24/7 स्पिरिचुवल् चेनल् फ्रम् शैवम्
4: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Madhyandina Shaka, Adhyayam 38.
5: Shri

சம்பிரக்கரத்வே தக்ஷசியாதே சோகம் மணசியாதே சோகம் மணாக்னி ஹோதஹ இந்திரபீய தசிய பராஜா பாதி பக்ஷி தசிய மாதோ.

ஸ்வஸ்வர்க்கலோகமஞ்சதானதே உத்தமன்வாரபந்தே ஸ்வர்க்கலோகப்ரவர்த்தே சிங்கரோதே காமேஸ்வரஹ சிங்கரோதே அத்யேதேவாசரஹ வடமாபுபந்தந்தே ஜலத்வாரப்ரதாராப்தே அவசோரிதோபகாசாரோபகாயந்தே சாத்ரிகேவதனே.

ீமுருஜிகே சுஷர்மாநமதிதிகே சுப்ரணீதிம் சுத்ராமாணம் பிருத்திவீந்தியமானேஹசக்ஞே சுஷர்மாநமதிதிகே சுப்ரணீதிம் தைவீன்னவக்ஸ்வரித்ராமன.

ரசம் சதாரித்ராக்யஸ்வஸ்தயே ஆனோ மித்ரா வருணா கிருதைர்கவ்யூதி முக்ஷதம் மத்வாரஜாக்யேசி சுக்ரதூ பிரபாஹவாசி ஸ்ருதன் ஜீவசேன ஆனோ கவ்யூதி முக்ஷதம் ஹ்ருதேன ஆமாஜனே ஶ்ரவயதம் யுவானா ஶ்ருதம் மே மித்ரா வருணா ஹவேம ஷன்னோ பவந்து வாஜினோ ஹவேஷு தேவதா தாமிதத்ராவஸ்வர்காஹ ஜம்பயந்தோ ஹிம்ருகக்யே ரக்ஷாக்யே சிசனேம் யஸ்மத்யூய வன்னமீவாஹ தேனோ அர்வந்தோ ஹவனஶ்ருதோ ஹவம் விஸ்வே ஷ்ருண்வந்து வாஜினோ மிதத்ராவஹ சஹஸ்ரசா மேதசாதா இவத்மனா மஹோயேதனக்யே சமிதேஷு ஜப்ரிரே வாஜே வாஜேவத வாஜினோ நோதனேஷு விப்ரா அமிருதார்தஜ்ஞாஹ அஸ்ய மத்வஃ பிபத மாதயத்வன் த்ருப்தாயா தபதிபிர் தேவயானைஹி சமித்தோ அக்னிஸ் சமிதாசு சாமித்தோ வரேண்யஹ காயத்ரி சந்தா இந்திரியந்த்ரிய விர்கௌர்வயோ ததுஹு தனூன பாச்சுஜிவு வ்ரதஸ்தனூபாஷ்ச சரஸ்வதி உஷ்ணிஹாச்சந்தா இந்திரியந்தித்யவாட் கௌர்வயோ ததுஹு இளாபிரக்னிரீஜ்ய சோமோ தேவோ அமர்த்யஹ அனுஷ்டுப்சந்தா இந்திரியம் பஞ்சா விர்கௌர்வயோ ததுஹு சுபர்ஹிரக்னிஃ பூஷன்வான் ஸ்தீர்ணபர்ஹிரமர்த்யஹ ப்ரஹதீச்சந்தா இந்திரியந்த்ரீ வத்ஸோ கௌர்வயோ ததுஹு துரோ தேவீர்திஷோ மஹீர்ப்ரஹ்மா தேவோ ப்ரஹஸ்பதீஹி பங்க்திஷ்சந்தா இஹேந்திரியந்த்ரியவாட் கௌர்வயோ ததுஹு உஷே யஹ்வி சுபீஷா சா விஸ்வே தேவா அமர்த்யாஹ திரிஷ்டுப்சந்தா இஹேந்திரியம் பஷ்டவாட் கௌர்வயோ ததுஹு தைவ்யா ஹோதாராபிஷஜேந்திரேண சயுஜா யுஜா ஜகாதீச்சந்தா இந்திரியமானட்வான் கௌர்வயோ ததுஹு திஸ்ர இளா சரஸ்வதி பாராதி மருதோ விஷாஹ விராச்சந்தா இஹேந்திரியம் தேனுர்கௌர்ணவயோ ததுஹு ஸ்வஷ்டா துரீபோ அத்பூத இந்திராக்னி புஷ்டிவர்தானா த்ரிபதாச்சந்தா இந்திரியமுக்ஷா கௌர்ணவயோ ததுஹு ஷமிதா நோ வனஸ்பதிஸ் சவிதா ப்ராசுவன்பகம் ககுப்சந்தா இஹேந்திரியம் வஷா வேஹத்வயோ ததுஹு ஸ்வாஹா யஜ்ஞம் வருணஸ் சுக்ஷத்ரோபேஷஜங்கரத் அதிச்சந்தா இந்திரியம் ப்ரஹத்ருஷபோ கௌர்வயோ ததுஹு வசந்தேனா ருதுனா தேவா வசாவஸ்த்ரிவ்ருதா அஸ்துதாஹ

0: சத்யோஜாத மந்திரா சேல்ஸ் தட். சத்யோஜாதா இஸ் த முகா, ஒன் ஆஃப் தி ஃபேஸஸ் ஆஃப் லார்ட் சிவா. சத்யோஜாத வாமதேவ அகோர தத்புருஷ ஈசான. ஸோ த உபனிஷத் க்ளோரிஃபைஸ் சத்யோஜாதா அண்ட் இட் சேஸ் பவே பவே நாதி பவே. நோ, பவா மீன்ஸ் ஆக்சுவலி த கிரியேஷன், ரைட், த காஸ் ஆஃப் கிரியேஷன். மகாதேவா இஸ் த காஸ் ஆஃப் கிரியேஷன். ஸோ டோன்ட் கிரியேட் மீ அகெயின், டோன்ட் புட் மீ இன் டு திஸ் ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அகெயின் ஓ மகாதேவா. நாதி பவே, நாதி, நாதி மீன்ஸ் டோன்ட், டோன்ட் புட் மீ இன் டு திஸ் சம்சாரா. பவஸ்யமாம் பவோத் பவாய நமஹ. ஓ பவா, டோன்ட் புட் மீ இன் டு ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஸோ இட்ஸ் லைக் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், யா, இன் ஓ பவா டோன்ட் புட் மீ இன் டு into Baba. So like Baba means another name of Lord Shiva. Another meaning is that Baba means actually the Bava Sagaram. So don't put me into that. So give me Mukti. Trimbakam Yajamahe. So that's another thing. So Baba. So that's about the first verse.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Dear listeners of shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

அரற்கேற்ற அக்ஷரமண மாலை சாத்த கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்ச

ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല செப்படி வித்தை கற்று இப்படி மயக்குவிட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சலம்.

சன்னபராஞ்சன்னவிரத்யஞ்சம் சுதிர்யோரஹா ஏரேனம் பிராதேகம் தேரேனமயேனமான் சேஷவாவோதரஸ்தர்வாஹங்கஸ்தர்வர்வருத்தர்வர்தலோஹம் சர்வாஹங்கேவசர்வர்வருத்தர்வர்தலோஹம் சச்சேனோதரேணா சம்பாஹன்னார்வாஞ்சன்னபராஞ்சன்னப்ரத்யஞ்சம்

ஜன்மஸ்தரதாரதே புனாஹ பிராணவாஹ பிரதிஷ்டம் ஆதர்வீராம் உதா பிரஜா.

0: ಪ್ರಾಣಯಂ ವೇದಸ್ಮ ಪ್ರತಿಷ್ಠಿತಃ ಸರ್ವೇ ತಸ್ಮೈ ಮರಿಂಭಾರಾಣಮುಷ್ಮಿಲ್ಲವಕ್ತವೇ ಯಥಾಭ್ಯಂ ಸರ್ವಾ ಪ್ರಜಾಲಿಮಾನಃ ಏವಾ ತಸ್ಮೈ ಮರಿಂಭಾರಾಣ್ಯಕ್ತಾಶಣವತ್ಸಶ್ರಾಃ ಅಂತರ್ಗ್ರಭಿ ದೇವತಾ ಸ್ವಾಭೂತೋಭೂತಃ ಸಭೋ ಜಾನಿರೇ ಗುಣಾಃ ಸಭೂತೋ ಭವ್ಯಂ ಭವಿಷ್ಯತ್ಯತಾ ಪುತ್ರಂ ವಲೀಗೇಶಾಹ ಚೇತಂ ಪಾದಂ ನೋಚ್ಛೇದಿಗೇತಂಗೇಮ್ಯಾಚ್ಛೇತ್ ಕದಾಚನ ಅಷ್ಟಾಚಕ್ರಂ ವರ್ತೇಮಿ ಸಹಸ್ರಾಕ್ಷರಂ ಪ್ರಭೋರಿ ಪಶ್ಚಾ ಅರ್ಧೇನ ವಿಶ್ವಂ ಭವನಂ ಜಗಾರಕಾರ್ಧಂ ಕರತಮರ್ತೇ ಅಸ್ಯ ವಿಶ್ವಜನ್ಮರೀಷೇ ವಿಶ್ವಸ್ಥೇತಃ ಅನ್ನೇ ಕ್ಷಿಪ್ರಥಂ ವರೇ ತಸ್ಮೈ ಪ್ರಾಣಮೋಸುರೇ ಯೋ ಅಸ್ಯ ಸರ್ವಜನ್ಮರೀಷೇ ಸರ್ವಸ್ಯ ಜಯಸ್ತಃ ಅರುಂಧ್ರೋ ಬ್ರಹ್ಮಣಾಧೀನ ಪ್ರಾಣೋ ಬಾಣೋ ತಿಷ್ಠತು ಊರ್ಧ್ವಸ್ವಪ್ನೇಷು ಜಾಗಾರಣಿರ್ಯಜನ್ ನಿಪದ್ಯತೆ ಸುತ್ತಮಸ್ಯ ಸುಪ್ನೇಷ್ವನುಗುಂದ್ರಾವಯಕಶ್ಚನ ಪ್ರಾಣಯಮಾವತ್ಪರ್ಯಾವೃತೋ ನವದನ್ಯೋ ಭವಿಷ್ಯತಿ
1: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಯು ಆರ್ ಲಿಸನಿಂಗ್ ಟು ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್ ರೇಡಿಯೋ, ದಿ 24/7 ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಚಾನಲ್ ಫ್ರಮ್ ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್.
2: ಅರುಣಾಚಲೇತ್ ஸ்மரணாத் முக்தி என்று சொல்வார்கள். நினைத்த முக்தி தரும் திருவத்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களிலே இல்ல, எல்லா ஸ்தலங்களிலேயும் கூட திருவண்ணாமலையை, அண்ணாமலையை நினைக்க முக்தி. நினைச்சாலே முக்தி தரக்கூடிய அந்த அண்ணாமலையை வைத்து ஆரம்பிக்கக்கூடிய 18வது பாடலாக திருவம்பாவை பாடல் இன்றைக்கு பார்க்கிறோம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பொம்புநல் பாய்ந்து அடையலோர் இம்பாபா என்று சொல்லக்கூடிய பாடல். இன்றைக்கு நாம் இரண்டு அடியார்களை இதில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக சில பொதுவான கருத்துக்களாக, இறைவன் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலிமல்லன் என்று பெண்ணாகி எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன், அவற்றை தாண்டியவனும் கூட. இத உபரிஷத்துக்கள் சொல்லும் பொழுது தொம் ஸ்திரீ, தொம் புமானசி, தொம் குமார, உதவா குமாரி என்றும், நைவ ஸ்திரீ நபுமானேஷு நச்சைவாயம் நபும் சகா என்று சொல்லும்படியாக ஸ்வேதாஸ்வர உபரிஷத்தெல்லாம் சொல்லும். அப்படி இவன் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இருக்கக்கூடியவன். அதுல நதத்ர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் என்று சொல்லும்படியாக கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமகலை என்று சொல்லக்கூடியதெல்லாம் அப்படியே வேதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள். இது ஒரு கருத்து. இரண்டாவது, இங்கு எந்த அடியாரை வேண்டுமானாலும் இங்கு பொருத்தி பார்க்கலாம். இது எம்பெருமானை பற்றி மட்டுமே சொல்லுவது கிடையாது, அப்படியே அடியவர்களை சொல்வதாக எடுத்துக் கொள்ளலாம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் அடியவர்கள், விண்ணோர் மடியின் முனித்தொகை வீர், அதாவது மேல இருக்கக்கூடியது கம அடுத்தது, விண்ணோர் முடியின் மணித்தொகை இல்ல, விண்ணோர் முடித்தொகையின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல திரு அண்ணாமலையானுடைய அடிக்கமலத்தை சென்றிறைஞ்சக்கூடிய அடியவர்கள், அவர்களுக்கு என்னாகிறது, கண்ணார் இரவி கதிர்வந்து கார்பரப்ப ஞானம் வரும் பொழுது அஜ்ஞானம் என்கின்ற இருளானது ஓடுகின்றது, தன்னார் ஒளிவழங்கி தாரகைகள் தாமகல என்று சிறிது சிறிதாக இருக்கக்கூடிய பாபங்கள் அஜ்ஞானம் போகும் பொழுது அவர்கள் முன்னே செய்த வினைகளெல்லாம் கூட இறைவனை அடிபணிந்த பொழுது இந்த பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய வினைகள் எல்லாம் ஓடுகின்றன என்கின்ற சாஸ்திர கருத்தை இங்கே சொல்லப்படும். ஆக எந்த அடியாரை வைத்து பார்த்தாலும் இது பொருத்தமாக இருக்கும். அடுத்தது, அப்படிப்பட்ட அடிவர்கள் யார், பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி நின்றான் என்று எம்பெருமான் அந்த அடியார்களாகவே இருக்கிறான். இப்படித்தான் ஒரு சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடியார்களாகவே இருக்கிறான் என்பதாக பார்க்கலாம். அவன் பெண்ணாக இருக்கக்கூடியதும் அடியவனே, ஆணாக இருப்பவனும் அவனே. திருவடியார் அடியார்களிலே ஆண் அடியார், பெண் அடியார், சின்ன பையன் அவர் அடியாரா இல்லையா, பெரிய ஆளுதான் அடியாரா, பிரித்து பார்க்க முடியாது. இவர் இந்த ஜாதி அடியார், இவர் அந்த ஜாதி அடியார், இவர் படிச்ச அடியார், படிக்காத அடியார் கிடையாது. அடியவர் அடியவர் அவ்வளவுதான். அடியவர்னா என்னன்னு நம்ம 20வது பாட்டில் பார்க்க போறோம். அடியவர்னா அடியவர் அவ்வளவுதான். அவர் வந்து படிச்சிருக்கிறாரா படிக்கலையா, இந்த ஜாதியா, அவர் என்ன மீளா மேலா கீழா, எதுவும் கிடையாது. இறைவனுடைய அடியவர் என்று வந்துவிட்ட பொழுது இறைவனுக்கும் மேலாக அவர்கள் துதிக்கப்படுகிறார்கள். ஆக பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமா என்று நாம் பார்க்கும்படியாக, இறைவனை கண்ணால நம்ம பார்க்க முடியல, ஆனால் இறைவனுடைய அடியவர்களை பார்க்கிறோம். கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று அவர் தான் அடியவர்கள். யாரு? சிவபெருமான். இல்ல, சிவபெருமானுடைய அடியவர்கள் கண்ணார் அமுதமுமாக நடமாடும் கோயில் நம்பர் என்று படமாட கோயில் நம்பர் அவர். இவர் நடமாடும் கோயில் நம்பர்களாக அடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பூங்கலல்களை பாடி பெண்ணே, அதாவது இந்த பிறப்பை எடுத்திருக்கக்கூடிய நாயகி பாவத்திலே இருக்கக்கூடியவர்களே, பூம்புணல் பாய்ந்த இந்த உலகத்திலே அடியவர்களை நினைத்திருங்கள். எல்லா அடியாரையும் இவர்களை பேதப்படுத்தி பார்க்காது, அவர்களுடைய திருவடிகளை பாடுங்கள் என்று சொல்வதாகவும் ஒரு கருத்து. இரண்டாவது, மூன்றாவது, இதுல பொதுவான ஒரு முதல் சிறப்பான ஒரு அடியாரை பார்க்கிறோம். யாரது? பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனை மேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி என்று இதையே முதல் பாடலிலேயே குறிக்கிறார். இந்த திருத்தண்டர் புராணம் எங்கே ஆரம்பிக்கிறதோ, தடுத்தா கொண்ட புராணம் இல்லை, முதல் நயனார் யாரு? தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் இடையே நின்று தில்லைவார் அந்தனர் புராணம் ஆரம்பிக்கிறதே. ஆதியும் நடுவுமாகி அளவிலா அளவும் ஆகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியானிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்பாரே. அப்படி அந்த எம்பெருமானை, எம்பெருமானுடைய அடியவர்களான தில்லைவாழ் அந்தணர்களை நினைப்பிக்கக்கூடிய வரிகள் தான் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான். யாரு? கண்ணார் அமுதமுமாக நிற்கக்கூடியவன் அந்த தில்லை சிற்றம்பலம் தான். வேற யாரு இருக்க முடியும்? தில்லை சிற்றம்பலத்தை விட அந்த அழகு ஆனந்தம் வேற எங்க? உருவத்தோடு இருக்கக்கூடிய மேனி இல்லையா? அடுத்தது சொல்லுவார் இதே இதுல தில்லைவாழ் சரித்திரத்துல, கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நோடி நீடி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடியது, எம்பெருமானுடைய அடியவரான தில்லைவாழ் அந்தனரை சொல்லக்கூடியதாகவும் இது நினைவுபடுத்துகிறது. தன்னார் ஒளி வழங்கி தாரகைகள் தாமகலை என்று சொல்லும்படியாக இந்த பாவமெல்லாம் அகலும்படியாக அருதொழில் ஆட்சியாலே அருங்கலி நிக்கி உள்ளார் என்று சொல்வார். அருங்கலி, அதாவது இந்த கலியான கலி தோஷமெல்லாம் நீங்கும்படியாக யார்? தில்லைவாழ் அந்தனர்களாம். செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார் மும்மை ஆயிரவர் தங்கள் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார். இனிப்பெரும் பேரொன்றில் தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் என்று சொல்லும்படியாக அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்களாக, நம்ம திருப்பி திருப்பி ஒரு கருத்து இங்கே பார்க்கிறோம், இறைவனை விட உயர்ந்தவர்களாக அடியவர்கள் இங்கே நம்ம நினைவுபடுத்தி கொண்டு வருகிறோம். தம்மையே அவர்கள் இறைவனையே ஒப்பானவராக இங்கே சேக்கிழார் பெருமான் தில்லைவாழ் அன்றனரை சொல்வார்கள். ஆக பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குளிசேர் முன்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று சொல்லும்படியாக இங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் இந்த சம்பந்தர் புராணத்தில் இதை சொல்லும் பொழுது இதுக்கும் காரணம் உண்டு. நான் எப்படி ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதற்கு காரணம் உண்டு. திருஞான சம்பந்த பெருமான் திருத்தில்லைக்கு செல்லுகிறார். சிதம்பரம் போகும் பொழுது சிவபெருமான் ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். என்ன காட்சி? தில்லைவாழ் அந்தனர்கள் அத்தனை பேரும் சிவகண நாதர்களாக அங்கே காட்சி கொடுக்கிறார். இதை திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் சம்பந்த பெருமான் காட்டி கொடுக்கிறார். அங்கே சம்பந்தருடைய பாடத்துல பாடும் பொழுது அண்டத்து இறைவர் அருளால் அணிதில்லை முண்ட திருநீற்று மூவாயிரவர்களும் தொண்ட தகைமை கணநாதனாய் தோன்ற கண்ட பரிசுபெறும் பாணர்க்கும் காட்டினார் என்று பாடுவார். தான் மட்டுமே அவர் பார்க்கவில்லை, மற்றவர்களுக்கும் காட்டுகின்றாராக. தில்லைவாழ் அந்தணர்களை இங்கே நினைத்துக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். அவர் அதற்காகத்தான் பதிகம் பாடினாரா, ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று சொல்லும்படியாக இவர்களாலே பூஜிக்கப்பட்ட இறைவா என்று சொல்லும்படியாக அந்த இறைவனை பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இப்போ தில்லைவாழ் அந்தணர்களை நினைவுபடுத்தக்கூடியது இந்த ஒரு பாடல். அதுக்கு இன்னொன்னு உண்டு. இது மட்டுமே கிடையாது, இன்னொரு இடத்திலையும் இறைவன் திருவிளையாடல் செய்திருக்கிறார். ரொம்ப அருமையான சரித்திரம். இங்கே அது பொருத்தமா இந்த இடத்துல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழிசேர் மண்ணாகி விண்ணாகி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திரத்தையும் பார்க்கலாம். திரியனப்பேரூர் என்று சொல்லக்கூடிய சோழவள நாட்டிலே ஒரு ஊர். அதில் நமினந்தி அடிகள் என்று சொல்லக்கூடியவர் அந்தனர் குலத்திலே உதித்து வருகிறார். தன்னுடைய அந்தனர் குலத்திற்கு இருக்கக்கூடிய அறத்தையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். என்ன என்ன முத்தி வளர்த்தல், ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், ஏற்றல், ஏற்றுவித்தல் என்று சொல்ல கொடுத்தல் என்று சொல்ல முடியாத அறுதொழில் மறை அந்தனராக இருக்கிறார். அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவர்கள் அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இதிலே வேத பொருளா அப்பொருளாமாபாடி என்று இந்த வேத பொருளாக இருக்கப்பட்டவன் சிவபெருமானே என்று கண்டு தெளிந்தார். அதுதான் முக்கியம். அந்தனாக இருப்பது ஒன்று, வேதங்களை எல்லாம் அறிவது அது கடமை, ஆனா வேதங்களிலே தெளிந்த பொருளாக இருக்கப்பட்டவன் சிவபெருமானே என்று தெரிந்து தெளிந்து கொள்வதற்கிறதே அதுதான் அருமை. இவர் தெரிந்து கொண்டவர். ஆன காரணத்தினாலே சிவபூதியும் தன்னுடைய நித்தியமான நித்திய நைமித்திக கர்மாக்களும் குறைவராது செய்து கொண்டு வருகிறாராம். இவர் வரும்பொழுது ஒரு முறை திருவாரூருக்கு, அருகில் இருந்த திருவாரூருக்கு வருகிறார். மாலை நேரமானது, இறைவனுக்கு விளக்கரிக்க வேண்டும் என்று நினைத்தார். இறைவனுக்கு விளக்கரிக்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே அகல் இருக்கிறது, திரி இருக்கிறது, நெருப்பு அங்கிருந்து வாங்கி கொள்ளலாம், நெய் வேண்டுமே, இப்ப நம்ம போடுற மாதிரி என்னென்னமோ எண்ணெய், இந்த பேக்கெட்ல இது தீபத்துக்காக மட்டும்னே எண்ணெய் போடுறோம், அது என்ன எண்ணெய்ன்னு தெரியல, தீபத்துக்காக மட்டும்னே ஒரு எண்ணெய், அதை சாப்பிடக்கூடாது, அப்படின்னா சாப்பிட முடியாத ஒரு எண்ணெயை போடலாமா நினைத்து பாருங்கள். இப்போ நெய் விளக்கு ஏற்றினார். ஆடுன அந்த ஐந்து விஷயங்களிலே முக்கியமானது நெய்யாக ஒன்றை கொடுக்கிறது, பசு கொடுக்கிறது, அது இறைவனுக்கு அபிஷேகம் மட்டுமல்ல தீபத்துக்கு ஏற்றுவதற்காகவும் இருக்கிறது, அதை கேட்க வேண்டும் என்று பக்கத்துல ஏதோ ஒரு வீட்டுல போய் கேட்டார். நெய் கொடுங்கள் என்று கேட்டார். எதுக்காக? தீபம் ஏற்றணும். எங்க? திருவாரூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்குனர். அவர் சிரிக்கிறார். காரணம் என்னன்னா, இவர் தட்டின வீடு ஒரு சமணருடைய வீடு. அவர் சொன்னார், உங்க பகவான் கையிலேயே தீய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நெய் விளக்கு தேவையா? அவர் கேட்கிறார். அவர் ஒரு கையில் தீ உள்ள உம்முடைய இறைவருக்கு அதுக்கு பிரயோஜனம், அதுவும் மிகைக்கான், நீ தேவைப்பட்ட தண்ணீர் விளக்கேத்தினார், நீ தேவைப்பட்ட தண்ணீர் விளக்கு விளக்கேத்தினார். மனம் நொந்தார். நமினந்திகள் அங்கிருந்து வருகிறார். இறைவா இப்படி ஆனதே என்று சொல்லி கமலாலயத்திலே இருக்கிற நீர் எடுத்து வந்து நாடெல்லாம் அறியும்படியாக நீரினாலே திருவிளக்கு ஏற்றுகின்றார் நமினந்தடிகள். அங்கே ஏன்னா அசரீதி சொன்னதாம், இந்த குளத்தில் நீரை உண்டு, நீ ஏற்று, உன்னுடைய தீபமானது ஏற்றுவிக்கப்படும் என்று. கழிப்பினுடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய என்று சொல்லும்படியாக அந்த எரிக்கிறார். எல்லாரும் அதிசயிக்கின்றார்கள். இதே சமயத்துலதான் முதலே பார்த்தோம் தண்டியடிகள் என்று சொல்லும்படியாக அவருடைய காரணத்தினாலையும் சமணர்கள் எல்லாம் அங்கிருந்து ஒட்டுவிக்கப்பட்டார்கள். சோழ மன்னனானவன் திருவாரூருக்கு எவை முறையாக செய்யப்பட வேண்டுமோ அந்த முறையான எல்லாவற்றையும் செய்தான். அவன் என்ன என்ன செய்ய வேண்டுமோ செய்து உயர்வு பெற்றான் என்றெல்லாம் இந்த சரித்திரத்திலேயே சொல்லுகின்றார். தினமும் அந்த திருவாரூர் பெருமானை தியாகேஸ்வரை அந்த எம்பெருமானை திருவோலக்கம் சென்று கண்டு தொழுது வருகிறார். தினமும் அந்த திருவாரூருக்கு சென்று வருகிறார். இவர் போயிட்டு வருவார். வந்த பிறகுதான் என்ன செய்வார், தன்னுடைய காரியங்கள் என்ன உண்டோ அதையெல்லாம் செய்கின்றார். ஒரு நாள் இறைவனை தரிசிப்பதற்காக செல்கிறார். இங்கேதான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய இந்த விஷயம் வருகிறது. அங்கே செல்லும் பொழுது தேவர பெருமான் எழுச்சி திருமணரை குருநாள் எழுந்தருள யாவரன்னாதுடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவரன் காவலாளர் ஓலக்கம் அங்கே கண்டு களிப்புற்றார். திருமணம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த எம்பெருமான் எழுந்தருளுகிறார். அங்கே போகிறார். இவர் எம்பெருமானை தரிசிப்பதற்காக போகிறார். அவனுடைய திருவோலக்கத்தை கண்டு தரிசிக்கிறார். அங்கே எல்லா குலத்தினரும் வந்து எம்பெருமானை தரிசிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், இதுவரைக்கும் இடத்துல அந்த மனத்திலே ஏதாவது இருந்திருக்கலாம். ஏன்னா இது மிக குறிப்பாக இந்த இடத்துல கொண்டு வருகிறார். எல்லா குலத்தினரும் வந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் தேவர்கள் ஏன் எம்பெருமானுக்கு வந்து வெளியில தேர்த்திருவிழாலாம் நடக்கிறதுன்னா, அந்த காலத்துல எம்பெருமானை தரிசிக்க முடியாதபடியாக சில குலத்தினர் இருந்தார்கள், அவர்களும் பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஈவன் இந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் கூட எம்பெருமானை தரிசிக்க முடியாதபடியாக சுமங்கலிகள் அல்லாதவர்களாக இருக்கும் பொழுது போக முடியாதபடியாக சில சமயங்கள் உண்டு. வைதவானவர்களாலே போக முடியாது. இப்ப இறைவனே கவலைப்பட வேண்டாம், நீ என்னிடத்துக்கு வர வேண்டாம், நானே உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுக்கு அருள் செய்கிறேன் என்று சொல்வதற்காகத்தான் திருவிழாக்கள் எல்லாம். இறைவன் இங்கனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பற்பாதம் தந்தருளர்கள் என்றான். இதுக்குத்தான் திருவிழாக்கள். இந்த திருவிழா பார்க்க போனார் பார்த்தார் அங்கே பல ஜாதியினரும் பல மதத்தினரும் அங்கே பல ஜாதியினர் அங்கே வந்திருக்கிறார்கள். மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு எழுந்த

அகற்று இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறானே. இந்த சரித்திரம் இங்கே வரும். தங்கள் பெருமான் திருமணலிக்கு எழுச்சி சேவித்து உடன் நண்ண எங்கும் எல்லோரும் போத இழிவு தொடக்கிற்று எனை என்று ஆதலாலே குளித்து அடுத்த தூய்மை செய்தே அகம் புகுந்து வேதநாதர் பூஜனையை தொடங்க வேண்டும். நான் போனேன், வெளியில போனேன், அங்கு என்னானது, எல்லாரும் எல்லா ஜாதியினரும் வந்திருந்தார்கள். ஆன காரணத்தினாலே நான் அசுத்தனானேன், நான் சுத்தி செய்து கொள்ள வேண்டும். ஆதலினாலே எனக்கு குளிப்பதற்கெல்லாம் அங்க நீ சீத நன்னீர் முதலான குண்டிங்கு அணைவா என்று சொல்ல அந்த அம்மாவும் உள்ள போறாங்க. இறைவன் அருளாலே இவர் நான் சொல்லல அருணீர்னா இவர் நம்முடைய சேக்கிழார் பெருமானே சொல்லுகிறார். ஆய பொழுது தம் பெருமான் அருளாலேயோ மேனிகினில் ஏயும் அசைவின் அயர்வாலோ அறியோம் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். இவருக்கு ரொம்ப களைப்பாலையா இல்ல எம்பெருமானுடைய அருளாலேயா திடீர்னு தூக்கம் வந்தது. தூங்குகின்றார். அந்த இடத்துல இறைவன் காட்சி கொடுத்து சொல்லுகிறார், ஞானமறையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்று சொல்லி அகழுகிறார். அவ்வளவுதான், திடுக்கிட்டு எழுந்தருளுகிறார். ஆஹா, நான் தவறு செய்து விட்டேனே. இறைவனுடைய அடியவர்கள் இறைவனை பார்க்க வந்த பொழுது இவர்கள் வேற குலம், அவர்கள் சுத்தர அசுத்தரா என்றெல்லாம் நினைத்து விட்டேனே. நான் அப்படி நினைத்து நான் பண்ணக்கூடிய காரணம்தான் சுத்தமான காரியம் என்று நினைத்தது என்னுடைய தவறு இல்லையா என்று நினைத்து அங்கே தன்னுடைய காரியங்களை முடித்து செல்லுகின்றார். திருவாரூருக்கு செல்லுகின்றார். அங்கே தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மைவத்தனைய மணிகண்டர் வடிவேயாகி பெருவொழியால் மொய்வை தமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு முடிகுவித்த கை வைத்து அஞ்சி அவனிமிசை விழுந்து பணிந்து களி சிறந்தார் என்று அங்கே திருவாரூரில் பிறந்திருக்கிறார்களே அத்தனை பேரும் எம்பெருமானுடைய வண்ணமாகவே எம்பெருமானுடைய தன்மையாகவே இவருக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அடியேன் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்து அருளால் குடியும் திருவாரூரகத்து புகுந்து வாழ்வார் குவலையத்து என்று சொல்லும்படியாக நான் தவறு செய்தேன். இங்கு உள்ள எல்லாரும் எம்பெருமானுடைய சுரூபமாக இருக்கின்றார்கள் என்று திருவாரூரிலே இருக்கின்ற ஒவ்வொரு மணல்துகளும் சிவலிங்கமாக திருவாரூரிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் எம்பெருமானாக இருக்கின்றார்கள் என்று நினைந்து தன்னுடைய தன்மையை மாற்றி இறைத்தொண்டு ஆற்றினார் நமிழந்தடிகள் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை இங்கு பார்க்கிறோம். பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி என்று சொல்லும்படியாக இறைவனே இந்த இடத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறான். அங்கே பார்த்தது அந்த சரித்திரத்தில் பார்க்கலாம், தம்முடைய அடியவர்கள் இறை வடிவமாகவே இருப்பதை இறைவன் காட்டி கொடுக்கிறான். திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவாரே, திருவாரூரிலே பிறக்க முக்தி. நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாமலையை நினைக்க முக்தின்னு ஆரம்பிச்சோம், திருவாரூரிலே பிறக்க முக்தி பெரிய பாக்கியம். அந்த இடத்துல பிறந்தாலே போதும் அவர்களுக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேருமே சிவகணத்தவராக இருக்கிறார்கள் என்கின்ற தன்மையை சுட்டிக்காட்டினான். இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் உண்டு, அடியார்களிடத்திலே பேதம் பார்க்க முடியாது. இறைவனுடைய அடியவர் பூஜனையை விட இதேதான் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்துல பார்க்கிறோம். சிவகோசரியார் எது வேத ஆகமங்கள் சொன்னதோ அதன் முறைப்படி செய்யக்கூடியவர், ஆனால் கண்ணப்பரோ அன்பின் வழி நின்று பூஜை செய்தவர், ஆகமத்து வழி நின்ற பூஜை செய்தவர் சிவகோசரியார், தவறு கிடையாது. அன்பின் வழி நின்று பூஜை செய்தவர் கண்ணப்பர், தவறு கிடையாது. ஆனால் இது குறைவோ என்று சிவகோசரியார் நினைத்த பொழுதுதான் அவன் பக்கல் அன்பெல்லாம் அவன் செய்யக்கூடிய செய்கையெல்லாம் நம்முடைய பக்கலிலே இருக்கக்கூடிய அன்பு என்று சிவபெருமான் சிவகோசரருடைய கனவிலே வந்து சொல்லி அந்த திருவிளையாடலை செய்கின்றார். ஆன காரணத்தினாலே அடியவர்களெல்லாம் இறைவனுடைய ஸ்வரூபம், அடியவர்களெல்லாம் இறைவனே என்று நினைந்து அடியவர்களை தொழ வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அடியவர்கள் கருணையினாலே கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிவழங்கி தாரகைகள் தாமகளே என்று சொல்லும்படியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் இறைவனுடைய கருணையானது நமக்கு சேருகின்றது என்கின்ற தத்துவம் உண்டு. இன்னொரு அழகானது உண்டு, நான் ரொம்ப இழுக்க முடியாது, ஆனா கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடின்னு இருக்கிறதே, தயவு செய்து கோயிலுக்கு போகும் பொழுது அந்த கோயிலிலே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து பாருங்கள். கண்ணால பாக்குறது இல்லை, மனத்தை நான் ரொம்ப பெரிய ஞானி எல்லாம் நான் சொல்லல. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தன்மை உண்டு. நீங்க திருக்காலத்தில போனா ஒல்லியா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும்.
திருக்காளஹஸ்தீஸ்வரர்.

0: பார்த்தா. இதே இது நீங்க தஞ்சாவூருக்கு போய் பாத்தீங்கன்னா தயமா இருக்கும், ஏன்னா பெரியவரா இருப்பார், பெரிய சுவாமி. அதே மாதிரி தான் திருப்புணவாயில்னு இருக்கு, அதாவது ஆவுடையார் கோயில் இருந்து அங்கிருந்து போகலாம். திருப்புணவாயில் சமந்தர பெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலம், அங்க போனா ரொம்ப பெரியவரும் இல்லை, ரொம்ப சின்னவரும் இல்லை, பாக்குறதுக்கு ஒரு கம்பீரமா மகாராஜா இருக்கிற மாதிரி இருப்பார். அவருக்கு வந்து ஒரு முழத்திலையும் சுவாமிக்கு பட்டு சாத்தலாம், பத்து முழத்திலையும் சாத்தலாம், அப்படி இருப்பார் அந்த திருமேனி. இதே திருமான மேல நீங்க இருக்கலாம், திருச்சியில மேல போனால் தாய்மான சுவாமியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுவாமி, ரொம்ப அழகா அலங்காரம் செய்திருப்பார்கள், எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இதே இது கபாலீஸ்வரர், அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா அம்பிகை அடியே என்ன சொல்றது, பலவிளக்க நகையோடு வடவிளக்க இருக்கக்கூடிய அம்பிகை, ஒரு பக்கம் செல்வம், இன்னொரு பக்கம் இந்த செல்வம் நிலையாமைன்னு சொல்லக்கூடிய கபாலீச்சரத்தர், தன்னுடைய திருவோடு கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கபாலீச்சரத்தர். ஆனா அதுல ஒரு அழகு தெரியும், இதெல்லாம் சிவலிங்க திருமேனிகளை பற்றி நான் சொல்லி வரக்கூடியது. ஒவ்வொரு திருமேனியையும் பார்க்கும் பொழுது, சிவலிங்க திருமேனிகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனத்துல ஏதாவது ஒன்று தோன்றும், தயவு செய்து அப்படி தோன்றுவதை யோசித்து பாருங்க. மதுரைக்கு போனா ஒரு விதமா இருக்கும், சங்கரன் கோயிலுக்கு போனா இன்னொரு விதமா இருக்கும், இதே திருநெல்வேலிக்கு போனா இன்னொரு விதமா இருக்கும். பார்க்கும் பொழுது அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு எல்லா சிவலிங்கம் தான், சிவலிங்கம் ஒரே மாதிரி இல்லை, மற்ற சிவலிங்கம் சாதாரணமாக இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் நம்ம எல்லாரையும் பார்க்க மாதிரி இருக்கும். இங்க பார்த்தா அவருக்கு ஒரு உருவம், அந்த இடத்துல நீங்க எப்படின்னா ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு அடையாளம் கொடுக்க முடியும், அந்த இடத்துல மனத்திலே நிறுத்தும்படியாக இருக்கக்கூடியவர்கள். ஆக கண்ணார் அமுதமுமாய் நின்றான். இதோட சிறப்பு என்னன்னா, திருத்தில்லைக்கு போக வேண்டும், ஒரு நாள் போகாமல் இருப்பேனோ, நாளை போவேன் நாளை போவேன் என்று இருந்தாலே அந்த தில்லை சிதம்பரம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாவம் என்று கீர்த்தனைகள் பாடுவாரே, அது மாதிரி ஆடும் சிதம்பரமோ, நடராஜன் ஐயன் ஆடும் சிதம்பரமோ என்று அப்பேற்பட்ட அழகு. பக்கத்துல நாணி இருக்கக்கூடிய சிவகாமி ஐயார் காண கண் கோடி வேண்டும், காண கண் கோடி வேண்டும், கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி. இத தரிசனம் செய்வதற்காகவே ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி தேடி செல்ல வேண்டும் என்று வேண்டி அந்த எம்பெருமானுடைய திருவருளாலே அடியவர்கள் வாழ, அடியவர்கள் அருள் நம்மீது பொழியிட்டும் நாம் வாழ, நான்மறைகள் வாழ, திருவடியாரே மிகச்சிறந்தவர்கள், அவர்களுடைய தொண்டே மிகப்பெரிய தொண்டாக இருக்கின்றது என்று அடியவர்களுடைய திருவடிகளிலே நம்முடைய முடிவைத்து வணங்குகின்றோம், முடிக்கின்றோம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Nagendra Haraya, presented by Manu Kontabi. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஹரி ஓம். ஏனாவோ அக்னிம் நாமாச ஊர்ஜோ நபதமாஹுவே ப்ரியஞ்சே தேஷ்டா மாரதிம் ஸ்வாத்வரம் விஸ்வாஸ்யாதோ தமாம்ருதம் சேஷே வா நேஷு மாத்ருஷோ சந்த்வமர்த்தா சைந்ததே ஆதந்திரோஹவ்யம் வாஹசி ஹாவிஸ்கிருதாஹ அதிர்தேவேஷோ ராஜசி அதர்ஷி காது வித்தாமஹ யஸ்மிம் ப்ராதன்யாததுஹு ஊபோசோ ஜாதமார்யா ஸ்யவார்த்தானம் அக்னிர்நாக்ஷந்தோ நோகிராஹ அக்னேருத்தே புரோஹிதஹ க்ராவானோ பஹிராத்வரே ருசாயாமிமர்த்தோ ப்ரஹ்மணஸ்பதே தேவம் ஆவுவரேண்யம் அக்னேமேஷ்வாவாசே ஷிரச்சோஷிஷாம் அக்னிம் ரயே பூரிமிடா ஸ்ரோதன்னராஹ அக்னிஸ்ரோதே தாயே சாதிஹி ஸ்ரோதிஷுக்கர்ணவன்ஹீபிஹி தேவைராக்னேஷயாவாபிஹி ஆசீததோ பர்ஹீஷி மித்ரோ அர்யாமாம் பிரதர்யவாபீராத்வரே ப்ரதைவோ தாசோ அக்னிஹி தேவ இந்திரோ நாமஜ்மானாம் அனுமதாரம் ப்ருதேவி வீவாவ்ருதே தஸ்தௌ நகாசசர்மாணி அதாஜ்மோ ஆதாவாதீவஹ ப்ருஹாதோரு சாநாததி ஆயாவார்த்தஸ்வாதன்வா கீராமமாம் ஆஜாதா சுக்ருதோ ப்ரணாம் காயாமானோ வானத்வம் யன்மாத்ரரஜகண்ணாபஹ நதாப்தே அக்னே ப்ராம்ரேஷே நிவார்த்தானம் யத்தூரேஷன்னிஹாபூவஹ நித்வாமாக்னிமனூர்த்ததே ஜோதிர்ஜனாயசாஸ்வாதே திதேதாகண்வாருதாஜ தௌக்ஷிதஹ என்னாமாஸ்யந்தி க்ருஷ்டாயாஹ தேவோவோ திரவிநோதாஹ. ஹரிஹி ஓம்.
2: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் பிரசன்டட் பை ஸ்ரீ காயத்ரி வெங்கட்ராகவன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் விப்ர சரீரஸ்தாக நமஹ, ஓம் விப்ரவந்தியாக நமஹ, ஓம் விப்ரரூபாக நமஹ, ஓம் விப்ரகல்யாணாக நமஹ, ஓம் விப்ரவாக்ய

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்ராஸ். தி டைட்டில் இஸ் துவாதச லிங்க ஸ்தோத்திரமா ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியா, பிரசன்டட் பை டாக்டர் எம் கோகுலகிருஷ்ண ஐயர். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஸ்ரீமத் சங்கர பகவத் பாத ரச்சிதம் துவாதச லிங்க ஸ்தோத்திரம். சௌராஷ்டிர தேசே வசுதாவகாசே ஜோதிர்மயம் சந்திர கலாவதம்சம் பக்தி பிரதானாய கிருதாவதாரம் தம் சோமநாதம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீசைலசிருங்கே விவித பிரசங்கே சேஷாத்ரிசிருங்கே பி சதா வசந்தம் தமர்ஜுனம் மல்லிக பூர்வமேனம் நமாமி சம்சார சமுத்ர சேதும் அவந்திகாயாம் விஹிதாவதாரம் முக்தி பிரதானாய ச சஜ்ஜனானாம் அகால மிருத்யோ பரிரக்ஷணார்த்தம் வந்தே மகாகாலமஹம் சுரேஷம். காவேரிகா நர்மதயோ பவித்ரே சமாகமே சஜ்ஜன தாரணாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ பிரத்யக் போதானந்தஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம்.

ശിവ അരുണാചല അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ஆறுக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் Bhava to Arunachalam. In the introduction, Kanakamma has written, on the peaceful, solitary and shady slope of Arunachalam, in the solemn, sweet quietude of the innermost tabernacle of his heart, what transpired between him and his Lord Arunachalam? The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.